0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. You're listening to Home 92.2 FM. Home is a feeling.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya.

ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ், அகத்தியர் பில்டிங், அல்வன்கோல், பருத்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: இப்போ டிராஃபிக் அப்டேட் நோக்குமோ ஆன் D95 பாக்தா ஸ்ட்ரீட் இன் அல்கிசை ஸ்டூவா பாகத்து பம்பு டு பம்பு ட்ராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம். D92 அல் ஹலீத் ஸ்ட்ரீட் இன் கோர்னிஷ் தேரா ஆ பாகத்தும் ஹெவி ட்ராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம். D97 அமான் ஸ்ட்ரீட் இன் அல்நாதா வாண்ணா பாகத்தும் பம்பு டு பம்பு ட்ராஃபிக்கான ரிப்போர்ட் செய்திருக்கிறது.
3: You are listening to Malayalita with Sheba.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: விழிக்குத்துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.